தயா விசராமாஜி விரத அங்கே ஜீவே ஐசே பிரேமா ஜெயினி பகுவசபணே நாஹி ராதி திவோ தானே கேலே மாலே சுகவியங்கவானே ஆபண பேயாஜி. அச ஜானேஸ்வரி மதே வர்ணன ஹே பகவத் பிரேம் பிராப்த சாதகாச்சே சகலே வியவஹார் பிரேமமய கசே ஹோதாத் ஹே ஹ்யா ஓவியாதுன் ஸ்பஷ்ட ஹோத.